சையாரன சையாதி மர கூக்கமாக சையாதி சையாதி மர சையார அரு கமா கமாக்க மருக சையா தல தகளே தகளே சயப் துவலே பத்திலே ஹோக சையா அரு கமா கமாக்க மருக சையா மோட்டே சையா பத்திலே சையா